நேஹ் பிஜோ சிஜோ கம்பலி எல்லா வருஷோ மேஹ் ஜாய மில்லா தின சஜ்ஜனா துட்டோ நாஹி நேஹ் ஃபரிதா மேன் புலாவா பக்தா மத் மேலி ஹோய ஜாயே கஹலா ரூஹ நா ஜானை சிர்பி மிட்டி காயே.